துணை உங்கை மெமரி எஃப்எம் 89.9 பனான் கிரிபெஸ்னு போவோம் அரி ஓசி நகையும் ரொங்க ரொங்க ஐகா போவோம் திரீரே ஜகதி அவை என்னின் ஐகாரே தகிமது போதல் நாமது மெமரி எஃப்எம் 89.9 திஸ்த பாமுராய கிரிபெஸ் ஒன்றி சீய ஆமத நிசீத்த ஒன்று தினரும் பனான ஏதனிராய் மென்னு நிமைக்கிறேன்.